இங்கிலீஷ் போலும் ரே ஹோட்டல் கோலும் ரே கிட்டு பிட்டு போலும் ரே ஹோட்டல் கோலும் ரே நிக்கலே மேரா ஜுலூஸ் பேண்ட் பாஜே கே சாத் ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி பபம் பபம் பபம் பபம் பபம்

போலூரே, இங்கிலீஷ் போலூரே, ஹோட்டல் கோலூரே, கிட்டிபிட்டு போலூரே, ஹோட்டல் கோலூரே. நிக்கல மேரா ஜுலூஸ் பேண்ட் பாஜே கே சாத், ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி, ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி.